0: cehennem diye gırbek.
1: சோற்றுகளே, கோபி சுந்தர் சங்கீத அளவடிசிருவ விஷ்ணு பிரியா சித்திரத கீதையும் ஹாடிதாரே ஹரிஷ் சிவராமகிருஷ்ணா, சாஹித்ய வி நாகேந்திர பிரசாத் அவரது.

கச்சுவது கச்சுவது நாடும் கையிட்டரே கச்சுவது கச்சுவது நாடும் மாவின மரதல்லி ஜேனினாகூடு மாவின மரதல்லி ஜேனினாகூடு கையிட்டரே கச்சுவது கச்சுவது.